0: ഗീതത്തിൽ ഇനി ഒരു ഇടവേള.
1: ആഘോഷിക്കൂ, ആനന്ദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം
0: തിരിച്ചു വരാം. ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
2: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം നിഗഴ്ച്ചി കേട്ടിട്ടിരിക്കീങ്க. தன்னுடைய திரை உலக பயணத்துக்காக அவர் சென்னைக்கு புறப்பட்டதுக்கு அப்புறமா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய தென்றல் பத்திரிகையில வேலை செய்யறதுக்காக எஸ்பி முத்துராமன் அவர்களை அவருடைய தந்தை அங்க சேர்த்து விடுறாரு. பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சினிமால எப்படியாவது வந்துடணும்னு அவருடைய ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய தந்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல சேர்த்து விடுறாரு. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்களை அழைச்சு, நீ முதல்ல எடிட்டிங் கத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காலத்துல பிரபலமான எடிட்டர் சூர்யா, இயக்குனர் கே சங்கர் இவங்கெல்லாம் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு எடிட்டிங் கலையை கத்துக் கொடுக்கிறாங்க. ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய மகன்களான முருகன், குமரன், சரவணன், அப்புறம் மருமகன் ஏ வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைந்து தயாரிச்ச களத்தூர் கண்ணம்மா படத்துல உதவி இயக்குனரா எஸ்பி முத்துராமன் அவர்கள் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறமா இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு, யோகானந்த், கிருஷ்ணன் நாயர் இவங்க கிட்ட எல்லாம் உதவி இயக்குனரா வேலை செய்யறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஏ வி எம் சரவணன் அவர்கள் பிரபல இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் அவர்கிட்ட உதவி இயக்குனரா சேர்த்து விடுறாரு. இதை பத்தி எஸ்பி முத்துராமன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஏ சி திருலோகச்சந்தர் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்காக இயக்கிய பல படங்கள்ல நான் உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருக்கேன், அவர் தான் என்னுடைய குரு, அவரிடம் இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லியிருக்காரு. இப்போ பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில், கே ஜே யேசுதாஸ் ஜென்சி அவர்களின் குரலில் பிரியா திரைப்படத்திலிருந்து என்னுயிர் நீதானே பாடலை கேட்கலாமா?

0: കാറ്റിൽ ഒരു ഗീതത്തിൽ ഇനി ഒരു ഇടവേള.
1: Stay tuned to Radio Santhanam 90.4 FM for your favorite programs and music, an initiative of Pain and Palliative Care Trust Kollam.
0: തിരിച്ചു വരാം ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
2: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം നിഘഷി കേട്ടിട്ടിരിക്കുന്നു. வி சி குகநாதன் அவர்களுடைய தயாரிப்புல ஜெய்சங்கர் முத்துராமன் நடிச்ச கனிமுத்து பாப்பா அப்படின்ற படத்தை இயக்க எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. படம் வெளிவந்து 75 நாட்கள் வெற்றிகரமா ஓடுச்சு. இந்த வெற்றியை தொடர்ந்து 1973-75 வரைக்கும் வி சி குகநாதன் அவர்களுடைய தயாரிப்புல வந்த பெத்தமணம் பித்து, காசி யாத்திரை, அன்பு தங்கை, தெய்வ குழந்தை இந்த படங்கள் எல்லாம் எஸ் பி முத்துராமன் அவர்கள் இயக்குனாரு. மினிமம் கேரண்டி ரிட்டர்ன் டைரக்டர் அப்படின்னு அந்த காலத்திலேயே எஸ் பி முத்துராமன் அவர்கள் அழைக்கப்பட்டார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு 25 படங்கள் இயக்கிய ஒரே இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் கூட ஒரு முறை ரொம்ப பெருமையா சொன்னார். என்ன சொன்னார்னா, ரஜினி எனும் வைரத்தை கண்டெடுத்தது நானா இருக்கலாம், ஆனா அதை பட்ட தீட்டியது இயக்குனர் எஸ் பி முத்துராமன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு 10 படங்கள் இயக்கியிருக்காரு. இப்படி தயாரிப்பாளர்களுடைய இயக்குனர், நடிகர்களுடைய இயக்குனர், ரசிகர்களுடைய இயக்குனர் அப்படின்னு பேர் வாங்கினாலும் அவருடைய கேரக்டர் எப்பவுமே எதுக்குமே அலட்டிக்காம ரொம்ப அமைதியா கேஷுவலா இருப்பாரு. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட இப்போ ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில், பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் நேரம் இது பாடலை கேட்கலாமா?

0: കാറ്റിൽ ഒരു ഗീതത്തിൽ ഇനി ഒരു ഇടവേള. ഇഷ്ടമുള്ള പാട്ടുകൾ, ഇഷ്ടമുള്ള വിശേഷങ്ങൾ എന്നും എപ്പോഴും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. തിരിച്ചു വരാം. ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
1: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം കേട്ടിട്ടിരിക്കീങ്ക. ஏற்கனவே சொல்லியிருந்த ரொம்ப அலட்டிக்காம ரொம்ப கேஷுவலா இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள். நிறைய இன்டர்வியூல கூட நீங்க பாத்திருப்பீங்க. எப்பவுமே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு பட்டியல் போடுற மாதிரி ஒரு கிரெடிட்டா அவர் என்னைக்குமே விரும்புறது கிடையாது. SP முத்துராமன் அவர்கள் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கூட ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. கடுமையான உழைப்பாளி, ஒரு வாரம் கூட தூங்காம வேலை செய்வார் அப்படின்னு. பயங்கர டெடிக்கேஷன் இருக்கிற கேரக்டர் அவர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு பாண்டியன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது SP முத்துராமன் அவர்களுடைய துணைவியார் இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு மறுநாளே படப்பிடிப்புக்கு வந்துடுறாரு. நிறைய முறை SP முத்துராமன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, AVM எனக்கு தாய் வீடு. எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை கத்துக்கிறதுக்காக எடிட்டிங் ஷூட்டுக்கு போனேன். அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்தேன், எடிட்டரான, உதவி இயக்குனரான, நான் அங்கதான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. AVM ஸ்டுடியோல எடிட்டிங்ல வேலை செஞ்ச SP முத்துராமன் அவர்களுக்காகவே SPM எடிட்டிங் ஷூட் அப்படின்னு தனியா ஒரு எடிட் ஷூட்டே அங்க இருக்கு. இப்போ பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் KJ யேசுதாஸ் பாடிய பிரியா திரைப்படத்திலிருந்து அக்கறை சீமை பாடலை கேட்கலாமா?

0: കാറ്റിൽ ഒരു ഗീതത്തിൽ ഇനി ഒരു ഇടവേള.
1: ബൈ ബൈ കേൾക്കൂ റേഡിയോ സാന്തനം 90.4 FM.
0: തിരിച്ചു വരാം ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
2: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം കേട്ടിട്ടിരിക്കീങ്க. ஒரு முறை எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல அவருக்கு முதல் முதல்ல கலைமாமணி விருது கொடுக்க போறோம் அப்படின்னு அரசிடம் இருந்து அந்த அழைப்பு வந்த போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருந்தது, இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாவும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவா சினிமா துறையில சீனியர் கலைஞர்களுக்கு தான் இந்த கலைமாமணி பட்டம் கொடுப்பாங்க. நான் இப்பதான் சில படங்கள்லாம் இயக்கிட்டு வளர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன், அதுக்குள்ள கலைமாமணி விருதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அப்போ முதல்வராக இருந்த மக்கள் திலகம் MGR அவர்களுடைய கையால இந்த கலைமாமணி விருதை பெற்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் ஸ்டேட் அவார்ட்ஸ் 6-60 வரை திரைப்படத்துக்காக பெஸ்ட் டைரக்டர் அவார்ட், 2012 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களை ஒரு மிக பெரும் திரை ஆளுமை இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒற்றை சொல்லுல சொல்லி கடந்து விட முடியாது. ஒரு வெற்றி இயக்குனர் அவர் கொண்டாடப்படுறதுக்கு அவருடைய திறமை, விடாமுயற்சி, கடும் உழைப்பு தான் காரணம்னா அது கண்டிப்பா மிக யாகாதுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமா வரலாற்றை எப்படி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் இல்லாம எழுத முடியாதோ, அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்களுடைய 2 சகாப்தங்களின் வரலாற்றை இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இல்லாம எழுதிட முடியாதுன்னு சொல்லலாம். மீண்டும் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களோட, அவர் இயக்கிய ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் 50-லும் ஆசை வரும் பாடலை கேட்கலாமா?

0: இவ்வளவு மணி நேரம் இன்றைக்கோ வழங்கிய காற்றில் ஒரு கீதம் கேட்டீங்க. மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஸ்ரோதாக்கள் இதுவரை கேட்டது ரேடியோ சாந்திரன் 90.4 FM இன்றைக்கோ அவதரிப்பிச்ச தமிழ் கான விசேஷங்களுடைய காற்றில் ஒரு கீதம். தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ரேடியோ சாந்துனம் 90.4 FM.
2: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company